நேரம் 5:38, நம்மிடம் 5 நொடி. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி, டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல்.

நேரம் 6:25. 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10 மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கோம்.

0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெறும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:01. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசையில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாப்பநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம், துரோணப்ரவம் டாக்டர் எல்பி சங்கர ராவ் அவர்கள் வழங்கும் உரை, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், இன்று மாலை 5:00 அரங்கிசையில் கார்த்திக் கணேஷ் ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம், 6:30 மார்க்கெட் மந்த்ரா,

இரவு எழுப்பத்துக்கு இளைய பாரதம். பெற்றோர்கள் வாழ்வின் முதல் ஹீரோக்கள். உலக பெற்றோர்கள் தினம் குறித்த உரை. இன்று இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும். கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் ஜெய்ஸ்வந்த், கே சரவணபாலாஜி, எஸ் ரூபவதி. 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை. இன்று இரவு 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். 11:45 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிழல் கேட்டோம்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தொடர்வது தெலுங்கு மற்றும் தமிழில் செய்தி அறிக்கைகள்.

0: నిన్న రాత్రి అహ్మదాబాద్లోని నరేంద్ర మోదీ స్టేడియంలో జరిగిన ఫైనల్ మ్యాచ్లో గుజరాత్ టైటన్స్ను 5 వికెట్ల తేడాతో ఓడించి ఈ విజయం సాధించింది. ముందు బ్యాటింగ్ చేసిన గుజరాత్ జట్టు 20 ఓవర్లలో 8 వికెట్ల నష్టానికి 155 పరుగులు చేసింది. వాషింగ్టన్ సుందర్ 37 బంతుల్లో 50 పరుగులతో నాట్అవుట్గా నిలిచారు. విరాట్ కోహ్లీ చేసిన 75 పరుగులతో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు 161 పరుగులు చేసి టైటిల్ గెలుచుకుంది. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు మయన్మార్ అధ్యక్షుడు యు మినాంగ్ హ్లైంగ్తో ద్వైపాక్షిక చర్చలు జరుపుతారు. ఖేత్ బచావ్ ప్రచార కార్యక్రమాన్ని దేశవ్యాప్తంగా వ్యవసాయ మంత్రి శివరాజ్ సింగ్ చౌహాన్ ఈరోజు ప్రారంభిస్తారు. 10 రాష్ట్రాల్లో 24 రాజ్యసభ స్థానాలకు ద్వైవార్షిక ఎన్నికలకు నోటిఫికేషన్ ఈరోజు వెలువడుతుంది. ఐపీఎల్ క్రికెట్లో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరు గుజరాత్ టైటన్స్ను ఓడించి 2వసారి టైటిల్ గెలుచుకుంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி

0: மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும்

0: வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நூறு.1 எஃப்எம் கோல்டில் திரையிசை பாடல் கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன், நகாஷ் ஹசீஸ், வேல்முருகன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் யூத் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

Sena. திரைகானத்தில் கேட்கலாம் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: நேரம் 8:45. நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலிக்கிருக்கும் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: நேரம் 8:45. நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலிக்கிருக்கும் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல, சரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு, நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் விருமாண்டி திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் கமல்ஹாசன், ஸ்ரேயா கோஷல்.

ஒலித்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விவி

ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். சலமேல திருவொற்றியூர் தியாக ஐயர் இயற்றிய தர்பார் ராகவர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்.

நேரம் 9:29. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில் ராமசாமி சிவன் கிருதி

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரஹர சூரியகர்.
2: நேரம் 10:40, 45 ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். ஒலிக்க இருக்கும் பாடல் மனோ சுசீலா பாடியது. பாடலின் படம் எங்க ஊர் பாட்டுக்காரன்.

0: சுகுமான ராகங்களில் ஒலிக்கயிருக்கும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் ஒலிக்க இருக்கும் பாடல் பாண்டி நாட்டு தங்கம். பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வானம் வசப்படும். திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கங்கா பாடியது

நேரம் 11:15. திரைக்காலத்தில் தொடரும் பாடல் திருப்பாச்சி. திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா உமாராமணன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: படும் உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும்.
0: உலகத்து சான்றோர்களால் உண்டு என்று கூறப்பட்டதை இல்லை என்று சாதிக்கும் அறிவில்லாதவன் பேய் என கருதப்படுவான். குறள் எண் 850 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 12:01. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வாயிலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:30 இளைய பாரதம். பெற்றோர்கள் வாழ்வின் முதல் ஹீரோக்கள். உலக பெற்றோர்கள் தினம் குறித்த

உரை. இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும். கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் ஜெய்ஸ்வந்த், கே சரவண பாலாஜி, எஸ் ரூபவதி ஆகியோர். 8:10 திரைகாணம், 9:15 ஸ்போட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை. இன்று 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் இடம்பெறும். 11:45 திரைகாணம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நீர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சாரதா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை திரைகானத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கலாம் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடல் பாசம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு

0: பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமல்ல ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரைகானத்தில் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: கமல் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன்

0: இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
3: மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்டு. கேட்கலாம் பி. சுசீலா குரலில் பாத காணிக்கை திரைப்படத்திற்கான பாடல்.

0: 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு HD தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சிவி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RN ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். IIT சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. IIT தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்

0: விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
1: இங்க

0: மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதில் இருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
3: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும் பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50 20 நொடி. 100.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடலுக்கு தாராபுரம் சுந்தரராஜன் இசையமைத்திருக்கிறார். டி என் கிருஷ்ணச்சந்திரன் இப்பாடலை பாடியுள்ளார்.

தொடர்ந்து வெங்கடரமணா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் லதாங்கி, தாளம் ரூபகம்.

நிறைவாக கலிக்கியுண்டி கதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கீரவாணி தாளம் ஆதி.

இதுவரை மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டும், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்கோணத்தில் பிரதீப் குமார் குரலில் 96 படத்திலிருந்து. வாழ்க்கை என்னும் கடலில் பயணம் செய்யும் பொழுது கரையை அடைவதுதான் நமது இலக்கு. அந்த கரை வந்த பிறகு கேட்போம் பாடலை.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைக்கானத்தில் கல்யாணி நாயர் பிரதீப் குமார் குரல்களில் குக்கு படத்திலிருந்து. பார்க்காததையெல்லாம் பார்த்ததாக சொல்லும் இவர்களின் கண்கள் காட்சிகளை கொண்டு வருவது மனதில் அல்லவா? ஆகாசத்தை என்ன அண்ட வெளியையும் இவர்கள் பார்க்கலாம். பாடல் ஒலிக்கிறது FM கோல்டில்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைகாணத்தில் பாடலை கேட்கும் முன்,
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான்.

0: எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள்

திரைக்காணத்தில் பிரதீப் குமார் குரலில் குட் நைட் படத்திலிருந்து. வாழ்க்கையின் பாதையில் நமக்கான வழியை தேர்ந்தெடுத்து நடைபோட்டால் இந்த பாடலின் முதல் வரி நமக்கும் ஒத்துப்போகும் அல்லவா?

0: சான்றோ நாய். சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் குரல்களில் கபாலி படத்திலிருந்து. ஆண்டுகள் எத்தனை ஆனால் என்ன, நினைவுகள் வாழுமே. திரைக்காணத்தின் நிறைவு பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில்

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக எமது ஒலிபரப்பில் சிறு மாறுதல்கள் ஏற்படக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: Championships, Indian women grapplers delivered a strong performance, winning a total of 10 medals, including 2 gold, 3 silver and 5 bronze at Da Nang in Vietnam. Leading the charge, Diksha in 43 kg category and Garima in 73 clinched the gold. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கும் தேநீர் நேரம். கேட்பதற்கு முன்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: और सायरा अब समय हो चला है अपने श्रोताओं से हमें अनुमति लेने का, और तो इजाज़त दीजिए आकर्षिता और सायरा को परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மழவை சிதம்பர பாரதி இயற்றிய ஏகதந்தம் ஸ்லோகம். தொடர்ந்து

தொடர்வது ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சரணம் விஜயசரஸ்வதி, விஜயசரஸ்வதி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 5:28. அரங்கிசையில் கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது பரியாச்சக்கமா, தியாகராஜர் கீர்த்தனை, வனஸ்பதி ராகம், ரூபகதாளம்.

நிறைவாக உருவாய் அருவாய் விருத்தம் தொடர்ந்து இரவாமல் எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சுருட்டிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கசீல் இதுவரை கார்த்திக் கணேஷ்ராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஜெயேந்திரகுமார் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பெற்றோர்கள் வாழ்வின் முதல் ஹீரோக்கள், உலக பெற்றோர்கள் தினம் குறித்த உரை, இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும் கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் ஜெய்ஸ்வந்த், கே சரவண பாலாஜி, எஸ் ரூபவதி. 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருளிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சித் தொடர், 11:45 திரைகாணம்.

நேயர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12:10 முதல் காலை 5:54 வரை எமது தரைவழி ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சிகளை மொபைல் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், வினோத் செகல் அவர்களின் பாட்டு, உஸ்தாஸ் பில்மிலா கான் அவர்களின் செனாய் இசை. அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், நாச்சியார் கோயில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை, திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரை காணும், 9:00 அரங்கிசை, எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா அபியாசம் சித்திர சங்கீதம், 12:00 திரை காணம், 12:50 மெல்லிசை. ஒன்று பத்துக்கு இசைமலர், எஸ் ஸ்வராத்மிகா அவர்களின் பாட்டு, RD ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லிஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரை காணும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, மாலை 5:00 அரங்கிசை. என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு, VV ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:00 சிறுவர் சோலை, கேள்வியே வெற்றிக்கு முதல் படி, விருப்பத்துடன் நீ படி, உரை வழங்குபவர் RK வைஷ்ணவி, சங்கீதம் சந்தோஷம் எஸ் வருணேஷின் தவிலிசை, நீதி கதைகள் சொல்பவர் P ஹர்ஷிதா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் மீரா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருளிகளிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், 11:45 திரை காணும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரைக்காணத்தில் ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார் குரல்களில் நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஒலித்த பாடலில் மனம் பேசியது, ஒலிக்கவிருக்கும் பாடலில் கனவு பேசுகிறது. பிரதீப் குமார், கல்யாணி நாயர் குரல்களில் முண்டாசுப்பட்டி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரைகானம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

ஆஸ்திரேலியாதேசஸ்ய உபப்பிரதானமந்திரி ரக்ஷாமந்திரி ச ரிச்சர்ட் மால்சஹ உபவேசனஸ்ய அத்யக்ஷதாம் கிருதவந்தௌ. சீசிங்கேன புரோக்தம் யத் உபவேசனாவதௌ பாரத ஆஸ்திரேலியா தேசயோர் மத்தியே சுரக்ஷா சம்பந்தஹ சுத்ருடஹ அபவத். ஸ்ரீ மால்சஹ அவாதீத் யத் ஆஸ்திரேலியா பாரத தேசௌ ரக்ஷா சஹபாகிதாம் சுத்ருடஹ அகுருதாம். தேசத்வயம் சாமுத்ரிக க்ஷேத்ரே மிலித்வா காரியம் கரிஷ்யதஹ. வார்த்தாயாம் த்விபக்ஷீய ரக்ஷா சஹயோக விஷய பிரகதிஹி சமீக்ஷிதா. யயா சஹபாகிதாயாஹ நூதன மார்கஸ்ய அன்வேஷணம் பவிஷ்யதி. ஜலசக்தி மந்திரி சி ஆர் பாட்டீலஹ, விஜ்ஞான பிரௌத்யோகிகி மந்திரி ஜிதேந்திர சிங்ஹ ச அத்ய ராஜதான்யாம் நவதில்லியாம் ஜலானுசந்தான விகாச சம்பத்தாம் ஏகாம் காரியசாலாம் உத்காட்டிதவந்தௌ. அத்தாவசரே ஸ்ரீ பாட்டீலஹ அவதத் யத் அஸ்யாம் காரியசாலாயாம் ஜலசங்கடஸ்ய சமாதியானேஷு வியாபக விசார விமர்ஷு விதீயதே. அஸ்மின் அவசரே ஜலசக்தி மந்த்ராலயேன இசரோ இதி பாரதீயாந்தரிக்ஷானுசந்தான சங்கடனேன ச ஜலசன்சாதனானாம் ஆகலனாய பிரபந்தனாய ச உபக்ரஹாதாரிதானுப்ரயோகம் உன்னத ப்ரௌத்யோகிகீம் ச த்ருடயிதும் சந்திஹி ஹஸ்தாக்ஷரிதஹ. வியாவசாயிக பிரதிஷ்டானேஷு பிரயுஜ்யமானஸ்ய நவதஷ கிலோகிராம பாரமிதஸ்ய எல்பிஜி இதி வாதிபாண்டஸ்ய மூல்யே விருத்திஹி சஞ்சாதா. பரம் கிரஹேஷு பிரயுஜ்யமானஸ்ய எல்பிஜி இதி வாதிபாண்டஸ்ய மூல்யே பரிவர்த்தனம் நைவ கிருதம். அவதேயம் யத் வைஷ்விக பரிதிருஷ்யே தைலமூல்யேஷு அஸ்திரதா காரணேன இயம் விருத்திஹி ஜாதா. பச்சிமேஷியாமயாயம் அமெரிக்கா ஈரானயோ கதிரோத அப்படி அபரம் மூல்யவருத்தி காரணம் வர்த்தது. வஸ்து சேவா கரஸ்ய சகல சங்கிரஹ விகத மாசே த்ரிதசமலவ் த்வி பிரதிஷதம் சம்வர்த்ய ஏக லக்ஷ சதுர்நவதி சஹஸ்ர கோடி ரூப்யகாதிக அபவத். விகதே மாசே மை விகதே வர்ஷே மை மாசே சங்கிரஹ ஏக லக்ஷ அஷ்டாசீதி சஹஸ்ர கோடி ரூப்யகாணி ஆசீத். கதமாசே கேந்திரிய வஸ்து சேவா கரஸ்ய சங்கிரஹ சப்தத்ரிஷத் சஹஸ்ர சப்தநவத்யதிக த்ரிஷதம் கோடி ரூப்யகாணி அபி ச ராஜ்ய வஸ்து சேவா கரஸ்ய சகல சங்கிரஹ பஞ்சசத்வாரிஷத் சஹஸ்ர திசத்வாரிஷத்யதிக சதம் கோடி ரூப்யாணி ஆசத். ஏகீகிருத வஸ்து சேவா கரஸ்ய சங்கிரஹ ஏகபஞ்சாஷத் சஹஸ்ர நவத்யதிக நவசதம் கோடி ரூப்யகாணி ஆசீத். சர்வோச்ச நியாயாலயேன பஞ்ச நியாயாதீஷானாம் நியுக்திஹி கிருதா. அனேன சஹைவ முக்கிய நியாயாதீஷம் சமேத்திய நியாயாதீஷானாம் சங்கியா சப்ததிரிஷத் சம்வ்ருத்தா. விதி நியாய மந்திரி அர்ஜுன ராம மேகவாலஹ சாமாஜிக சஞ்சார பட்டலே அவோச்சத் யத் ராஷ்ட்ரபதினா முக்கிய நியாயாதீஷஸ்ய பராமர்ஷ அனந்தரம் சர்வோச்ச நியாயாலயே பஞ்ச நூதன நியாயாதீஷானாம் நியுக்திஹி கிருதா. அவதேயம் யத் கேந்திர பிரசாசனேன விகதே மாசே ஏகம் அத்யாதேஷம் பிரஸ்தூய விதோ சம்சோதனம் கிருதமாசீத். ஹாங்காங் நகரே ஆயோஜிதாயாம் த்வாவிம்சதிஹி தமாயாம் ஏசியா மஹாத்வீபியாயாம் அண்டர் 20 அத்லெடிக்ஸ் சாம்பியன்ஷிப் இதி ஸ்பர்தா மாலிகாயாம் பாரதேன 10 ஸ்வர்ண பதக்கானி 5 ரஜத பதக்கானி 4 காஸ்ய பதக்கானி ச சமேத்ய 19 பதக்கானி விஜிதானி. பதகதாலிகாயாம் பாரதேன த்விதீயம் ஸ்தானம் ப்ராப்தம். பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா த்வாவிம்சதிஹி தமாயாம் ஏசியா மஹாத்வீபியாயாம் அண்டர் 20 அத்லெடிக்ஸ் சாம்பியன்ஷிப் இதி ஸ்பர்தா மாலிகாயாம் 10 ஸ்வர்ண பதக்கானி சமேத்ய 19 பதக்கானி பிராப்தவத்பியஹ பாரதீய தலேபியஹ வர்தாபனானி பிரதத்தானி. பிரதானமந்திரிணா உக்தம் யத் இமே யுவானஹ பாரதஸ்ய கீர்த்திம் விஸ்வஸ்தரே ப்ராபயிதும் நிரந்தரம் பிரயத்னம் குர்வந்தி. ஏதேஷாம் உஜ்வல பவிஷ்யாய பிரதானமந்திரிணா சுபகாமனாஹ ப்ரதத்தாஹ இதி வார்த்தாஹ.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி காவ்யா. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு உலக பெற்றோர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி உலக பெற்றோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் பெற்றோர்கள் அளிக்கும் அன்பு, பாதுகாப்பு, வழிகாட்டுதல் மற்றும் தியாகத்தை மதித்து கொண்டாடுவதற்காகவே இந்த நாள் உருவாக்கப்பட்டது. பெற்றோர் என்றால் யார்? ஒரு குழந்தை இந்த உலகத்தை முதலில் அறிந்து கொள்வது பெற்றோரின் மூலமாகத்தான். நாம் பேச கற்றுக்கொள்வது, நடக்க கற்றுக்கொள்வது, நல்லது கெட்டது புரிந்து கொள்வது, இவை அனைத்துக்கும் அடித்தளம் பெற்றோர்களே. அம்மாவின் அன்பு அளவிட முடியாத ஒன்று. அப்பாவின் உழைப்பு

பல நேரங்களில் வெளியில் தெரியாது. ஆனால் ஒரு குடும்பத்தின் அமைதிக்கும் குழந்தையின் எதிர்காலத்திற்கும் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சக்தி பெற்றோர்கள்தான். ஒரு குழந்தை பிறக்கும் நாளிலிருந்தே பெற்றோரின் வாழ்க்கை மாறிவிடுகிறது. தங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார்கள். ஒரு அம்மா இரவு முழுக்க தூங்காமல் குழந்தையை பார்த்து கொள்வார். ஒரு அப்பா குடும்பத்திற்காக வெயிலும் மழையும் பாராமல் உழைப்பார். நாம் சாப்பிடும் உணவு முதல் படிக்கும் கல்வி வரை ஒவ்வொன்றிலும் பெற்றோரின் உழைப்பும் அன்பும் கலந்திருக்கிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் பெற்றோரின் அன்பு குழந்தையின் மனநல வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குழந்தைக்கு பெற்றோரிடமிருந்து அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கும்போது அதன் மூளையில் ஆக்சிடோசின் எனப்படும் ஹார்மோன் அதிகரிக்கிறது. இதனால் குழந்தைக்கு நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி கிடைக்கிறது. அதேபோல் பெற்றோருடன் நல்ல உறவு கொண்ட குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மன அழுத்தத்தை எளிதாக சமாளிக்கிறார்கள். சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வளர்கிறார்கள் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இன்றைய உலகம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வேலை பழுது, பொருளாதார சிக்கல்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி இவை அனைத்தும் பெற்றோருக்கு புதிய சவால்களை உருவாக்குகின்றன. முன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக நேரம் செலவழித்தார்கள். ஆனால் இன்று பலர் மொபைல் மற்றும் சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுகின்றனர். இதனால் பெற்றோர் குழந்தைகள் இடையேயான உரையாடல் குறைந்து விடுகிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கு மிகவும் தேவையானது விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல, அவர்களுடன் பேசும் நேரம், அன்பு மற்றும் புரிதல் தான். தமிழ் கலாச்சாரத்தில் பெற்றோர்களுக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது நாம் கண்களால் காணக்கூடிய முதல் தெய்வம் பெற்றோர்கள்தான். பெற்றோர்களை மதிப்பது என்பது பெரிய விஷயமல்ல. அவர்களிடம் அன்பாக பேசுவது, அவர்களின் உழைப்பை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு உதவுவது, இதுவே மிகப்பெரிய மரியாதை. இன்று பல மாணவர்கள் பெற்றோரின் கஷ்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பதை நாம் வளர வளர புரிந்து கொள்கின்றோம். எனவே மாணவர்களாகிய நாம் நன்றாக படிக்க வேண்டும், பெற்றோரின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும், அவர்களை கவலைப்படுத்தாமல் இருக்க வேண்டும், அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும். இவை அனைத்தும் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய பரிசாகும். குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்கள் வயதான பிறகு அவர்களுக்கும் அன்பும் கவனமும் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் தனிமையாக உணரலாம். அப்போது அவர்களுடன் பேசுவது கூட அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு காலத்தில் அவர்கள் நம்மை கைப்பிடித்து நடத்தினர். இன்று அவர்களுக்கு நாம் தான் ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த நாள் வெறும் கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, பெற்றோரின் அருமையை நினைவுபடுத்தும் நாள். அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் நன்றி உணர்வுடன் நினைக்க வேண்டிய நாள். ஒரு நன்றி சொல்வதற்கே சில நேரங்களில் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகில் நம்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கும் மனிதர்கள் பெற்றோர்கள்தான். அவர்களின் அன்பை மதிப்போம், அவர்களை கவனிப்போம், அவர்களுடன் நேரம் செலவிடுவோம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைய பாரதத்தில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும் குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் எம் ஜஸ்வந்த், கே சரவணபாலாஜி, எஸ் ரூபாவதி ஆகியோர்.
1: வணக்கம் மக்களே, இன்னைக்கான ப்ரோக்ராம் இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களும் அதற்கான தீர்வுகளும். இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சரவண பாலாஜி அண்ட் ரூபாவதி. காலேஜ் ஸ்டூடெண்டோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்றதுக்கு இருக்காரு சரவண பாலாஜி. ஹாய் சரவண பாலாஜி.
2: ஹாய் ஜஸ்வந்த்.
1: சைக்காலஜிக்கல் அவேர்னஸ் பத்தி பேச வந்திருக்காங்க ரூபாவதி. ஹாய் ரூபாவதி.
3: ஹாய் ஜஸ்வந்த்.
1: நான் உங்க மாடரேட்டர் ஜஸ்வந்த். இன்னைக்கு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்னா ஜஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இல்லை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர், யங் ப்ரொஃபஷனல், ஆல்மோஸ்ட் எவ்ரி யங்ஸ்டரும் ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க.
2: மார்னிங் ஐ ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் நோட்டிஃபிகேஷன், அசைன்மெண்ட், கரியர் டென்ஷன், ஃபியூச்சர் ஃபியர், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன், கம்பேரிசன், ஃபெயிலியர் பயம், மைண்டுக்கு ப்ராப்பர் ரெஸ்டே இல்லை.

0: நான் பர்சனலாக இந்த ஃபீலிங்கை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்.
1: கரெக்டாக சொன்னீங்க சரவணா. நம்ம ஜெனரேஷன் ஃபிசிக்கலி டயர்டாக இருக்கும்னு இல்லை, மோஸ்ட்லி மென்டலி எக்ஸாஸ்டடாக இருக்கும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லுது, குளோபலி 1 in 4 யங் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் மென்டல் ஹெல்த் சேலஞ்ச். இந்தியாவில் NIMHANS எஸ்டிமேட்ஸ் 1 in 5 யூத் ரிப்போர்ட் க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆன்சைட்டி. இந்த நம்பர்ஸ் ரியல் இன்டெக்டிவா பார்க்கல.
2: பட் லிசனர்ஸ், இந்த டிஸ்கஷன் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இல்ல, ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்க அவேர்னஸ் கிரியேட் பண்ண, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை ஹெல்தி வேல ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்றதுக்காக. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது வீக்னஸ் இல்ல, சம்டைம்ஸ் அது ஜஸ்ட் ஒரு சைன். நீ ரொம்ப நாள் உன் ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. செக்மெண்ட் 1, வை டுடேஸ் யூத் ஆர் ஸ்ட்ரெஸ்ட்.
0: ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மோஸ்ட்லி சர்வைவலுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஃபுட், மணி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு. ஆனால் நம்ம ஜென்ரேஷனுக்கோ ஸ்ட்ரகிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்னா ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள். நான் என்னப்பா, என் ஃபியூச்சர் செக்யூரா, நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவேனா, என் லைஃப் லேட் ஆகிடுச்சா, இப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் டாட்ஸ் டெய்லி நான் ஸ்டாப்பாக மைண்டில் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் ரீசன்ட்லி என்கிட்ட சொன்னான், வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிகிற நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத சைலண்ட் பெயின் இருக்குது. அது கேட்கும் போதே ஹெவியாக ஃபீல் ஆகிடுச்சு.
1: அண்ட் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெய்லி நம்ம நார்மல் லைஃபை மற்றவங்க ஹைலைட் மூமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். Someone posting foreign trips, someone buying car, someone getting placed into a top company, someone getting married at 23, someone becoming an influencer with millions of followers. அதை பார்த்த உடனே நமக்கு தோணும், நம்ம லைஃப் மட்டும் ஸ்லோவாக போகுதா. சைக்காலஜிக்கலி இந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, சோஷியல் கம்பேரிசன் தியரி. நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி கம்பேர் பண்ணும், அது நார்மல். ஆனால் சோஷியல் மீடியா அதை ஓவர் டிரைவில் போட்டுச்சு.
2: ஆனால் ஒன் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கறது ஃபுல் லைஃப் இல்லை, பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான். யாரும் அவங்க பிரேக் டவுன்ஸவோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸவோ போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ஷன் மெயில்ஸ், ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங், இதெல்லாம் மோஸ்ட்லி கேமராக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனால் நம்ம ரியல் லைஃபை அவங்க எடிட் ஹைலைட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். அப்போது நேச்சுரலி நமக்கே தோணும், நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு. பட் ஹானஸ்ட்லி அப்படி கம்பேர் பண்ணுறது ஃபேரே இல்லை.
0: அண்ட் இன்னைக்கு யூத்துக்கு அனதர் பிக் ப்ராப்ளம், டூ மச் திங்கிங். பிரைன் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குது. பாஸ்ட் பற்றி ரிக்ரெட், ஃபியூச்சர் பற்றி ஃபியர், ப்ரெசண்ட்ல கன்ஃபியூஷன், மைண்டுக்கு ஒரு ஆஃப் பட்டனே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஃபோன் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் போர்டும் இல்லை ஆன்சைட்டி வருது, சைலன்ஸை என்ஜாய் பண்ணவே மறந்துட்டோம்.
1: சைக்காலஜிக்கலி பார்த்தா கண்டினியூஸ் டொப்பமைன் ஸ்டிமுலேஷன் கான்சன்ட்ரேஷனை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால தான் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் ப்ராப்ளம், மோட்டிவேஷன் இஷ்யூஸ், ஷார்ட் டெம்பர், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன். One study from Ames Delhi shows that college students who use social media more than 4 hours daily report 60% higher anxiety levels. இந்த டேட்டா ஷாக்கிங்கா இருக்கு, ஆனா ரியலிஸ்டிக்கா இருக்கு.
2: செக்மெண்ட் 2, the emotional truth.
0: One painful reality என்னன்னா, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ண பயமா இருக்குது. பிகாஸ் சொசைட்டி என்ன சொல்லுதுதான், மூவ் ஆன், ஓவர் ரியாக்ட் பண்ணாத, எல்லாரும் இப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா. ஸோ gradually people started hiding their emotion. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் கேட்காத வரைக்கும் அவன் சொன்னதே இல்லை, பிகாஸ் அவன் நான் பேர்டன் ஆகிட மாட்டேன்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான்.
1: அண்ட் தட்ஸ் வாட் மேக் இட் டேஞ்சரஸ். சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் டிஸப்பியர் ஆகாது, அது ஸ்லோலி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும், ஆங்கராக மாறும், ஆன்சைட்டியாக மாறும், அண்ட் இன் சிவியர் கேசஸ் டிப்ரெஷனாக மாறும். மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கால் திஸ் எமோஷனல் சப்ரெஷன். And research shows it significantly increases physical health risk too. Heart rate, blood pressure, immunity all get affected. Feeling a hide பண்றது strength இல்ல, அது health risk.
2: நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் ஃபெயிலியர் இல்லை, ப்ராப்ளம் pretending to be okay when they are not. Daily I'm fine சொல்லிட்டு உள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன் ஜெனியூன் கான்வர்சேஷன் சம்டைம் தெரப்பி மாதிரி ஒர்க் பண்ணும். அட்வைஸ் எல்லாம் தேவையே இல்லை, ஜட்மெண்ட் இல்லாமல் யாராவது லிசன் பண்ணாலே போதும்.
0: எக்ஸாக்ட்லி ஜஸ்ட்வன், டிஜிட்டலாக கனெக்டடாக இருக்கும் பட் எமோஷனலாக டிஸ்கனெக்டடாக இருக்கணும். 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் மனசு விட்டு பேச ஒரு பர்சனும் இருக்க மாட்டாங்க. நான் பர்சனலாக இந்த லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ணியிருக்கிறேன், உள்ளே ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன்.
1: இந்த ஃபீலிங்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு, லோன்லி இன் அ க்ரௌட் சிண்ட்ரோம். உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்தா நீங்க அலோன் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் யங் பீப்புள் வேர்ல்ட் வைட் ஃபீல் எக்ஸாக்ட்லி திஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அக்னாலஜிங் இட், நாட் ஹைடிங் இட்.
2: ஹெல்ப்லைன் அனௌன்ஸ்மென்ட். லிசனர்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் பாஸ் எடுக்கலாமா? இந்த டிஸ்கஷன் கேட்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுதா? உங்களுக்கோ இல்ல உங்க க்ளோஸா இருக்கிறவங்களுக்கோ இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா ப்ளீஸ் ரீச் அவுட் மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன்ஸ் இன் இந்தியா. ஹெல்ப் கேட்கறது வீக்னஸ் இல்ல, அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் தான். செக்மெண்ட் 3, அர்ஜுன் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரி ஷேர் பண்றேன், கேளுங்க. இந்த ஸ்டோரியில இருக்கிற பையன்

0: என்னோட பேர் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். பேரண்ட்ஸ்க்கு அவனை பற்றி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் லைஃப் செட் ஆகிற மாதிரி தெரியல. பேக்லாக்ஸ், லோ கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் டவுட், கம்பேரிசன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் சேர்ந்து அவனை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி லேட்டாக தூங்குவான். அவனோட மைண்டு ஃபுல்லாக நான் ஃபெயிலியரா, பேரண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனா, எனக்கு ஃப்யூச்சர் இருக்கா, இதே மாதிரி தாட்ஸ் தான். இதில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும்.
1: ஜஸ்வந்த், நீங்கள் சொன்ன ஸ்டோரி கேட்கும்போது நான் என் லைஃப்பை பார்க்குறேன். எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஃபீலிங் தெரியும். எல்லாரும் ஓகேவாக இருக்கிறாங்கன்னு ஃபீல் ஆகும், பட் நான் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுவேனோ ஒரு திங்கிங் இருக்குது.
0: ஒரு நாள் அர்ஜுன் கம்ப்ளீட்லி மென்டலி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறான். அப்போது அவனோட ஓல்டு ஸ்கூல் டீச்சர் அவனை மீட் பண்ணுறாங்க. டீச்சர் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்டாங்க, நீ டயர்டாக இருக்கியா இல்லை ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறியான்னு. அர்ஜுன் சைலண்ட்டாக இருந்தான். அப்போ டீச்சர் சொன்னாங்க, லைஃப்பில் ஸ்லோ பேஸ் வந்தாலே ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை, ஒரு ட்ரீ க்ரோ ஆகிறதுக்கே டைம் வேணும்னு. நீ ராங் பாத்தில் இல்லை, நீ ஜஸ்ட் இன்னும் ஹீல் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க.
2: சைக்காலஜிக்கலி த டீச்சர் டிட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அவனுக்கு லேபிள் பண்ணலை ஃபெயிலியர், ஸ்லோ, பிஹைண்ட். இன்ஸ்டெட் அவர் அவன் ஃபீலிங்கை வேலிடேட் பண்ணார். அண்ட் தட் வேலிடேஷன் சேஞ்ச்டு எவ்ரி திங்.
0: டீச்சர் அவனுக்கு ஒரு ஸ்மால் ருட்டீன் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அது என்னன்னா, மார்னிங் 20 மினிட்ஸ் வாக், ஃபோன் யூசேஜ் 7 மணி வரைக்கும் தான், டெய்லி 5 மினிட்ஸ் ஜேர்னல் எழுதணும், நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு, கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செல்ஃப் கம்பேரிசனை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. இனிஷியலி சேஞ்சஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனோட மைண்ட் காம் ஆக ஆரம்பிச்சது. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவனோட வேல்யூ அவன் மார்க்ஸில் இல்லை, பிளேஸ்மெண்ட்ஸில் இல்லை, ஃபாலோவர்ஸில் இல்லைன்னு. அவனோட வேல்யூ அவன் எஃபர்ட்டில், அவன் கைண்ட்னஸில், சிம்பிளி அவன் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு. ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அர்ஜுனுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிது. ஆனால் அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவனோட பீஸை திரும்ப ரீகெயின் பண்ணிட்டான். இன்றைக்கும் அவன் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லை, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹெல்தி வேலை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டான்.
1: இந்த ஸ்டோரியில் பிக்கஸ்ட் லெசன் என்னன்னா, ஹீலிங் இமிடியேட்டாக நடக்காது, பட் ஸ்மால் ஸ்டெப் டெய்லி எடுத்தான் மைண்ட் ஸ்லோலி ரெக்கவர் ஆகும்.
2: அண்ட் ப்ரொஃபஷனலி வெரிஃபைடாக சொல்லுவேன், தி ப்ராக்டிசஸ் அர்ஜுன் ஃபாலோடு ஹேவ் கிளினிக்கல் எவிடன்ஸ். வாக்கிங் ரெடியூசஸ் கார்டிசால், ஜர்னலிங் ப்ராசஸஸ் எமோஷன், லிமிட்டிங் ஸ்கிரீன் டைம் ரீஸ்டோர்ஸ் ஃபோக்கஸ். இந்த சிம்பிள் திங்ஸ் சயின்ஸ் பேக்.
0: செக்மெண்ட் 4, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ். லிசனர்ஸ், இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்யூஷன்ஸ் பற்றி பேசலாம். சிம்பிளாக இருக்கிற, ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிகிற, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்.
2: சொல்யூஷன் 1, ப்ரொடெக்ட் யுவர் ஸ்லீப். ஃபர்ஸ்ட் திங், ப்ராப்பர் ஸ்லீப். லேட் நைட் ஸ்க்ரோலிங் பிரெயினை ஓவர் ஒர்க் பண்ணும். மைண்டுக்கு ரீகவரி வேணும்னா ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்கெட் 7 to 8 hours. ஃபோனை பெட்டுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லீப் டெப்த் ரியல் மெடிக்கல் கண்டிஷன், ட்ரீட் இட் சீரியஸ்லி.
1: சொல்யூஷன் 2, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் சாப்டர் டு சம் ஒன் சாப்டர். செகண்ட், கம்பேரிசனை ரெடியூஸ் பண்ணுங்க. மற்றவங்க ஜேர்னி டிஃப்ரெண்ட், உங்கள் ஜேர்னி டிஃப்ரெண்ட். சன் அண்ட் மூன் ரெண்டு பேரும் சைன் பண்ணுவாங்க, பட் டிஃப்ரெண்ட் டைமிங்கில். ஸோ உங்க ஒன்லி காம்படிஷன் எஸ்டர்டே வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஒன்லி.
2: சொல்யூஷன் 3, மூவ் யுவர் பாடி. தேர்ட், பாடி மூவ்மெண்ட். எக்ஸசைஸ்னா ஜிம் மட்டும் இல்லை, வாக்கிங், சைக்கிளிங், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஈவன் ஸ்ட்ரெச்சிங் அட் ஹோம். ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் டைரக்ட்லி ரெடியூசஸ் கார்டிசால், த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அண்ட் பூஸ்ட் செரோட்டோனின். 20 மினிட்ஸ் அ டே இஸ் எனஃப் டு சீ எ டிஃபரன்ஸ் வித்இன் அ வீக்.
0: சொல்யூஷன் 4, டாக் டு சம்வன் யூ ட்ரஸ்ட். 4, ரியல் கன்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், டீச்சர்ஸ், ஏன் கவுன்சிலராக கூட இருக்கலாம், யாராவது ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட ஓபன் அப் ஆகி பேசுங்க.
1: அண்ட் அழுகிறது கூட வீக்னஸ் இல்லை. சம்டைம்ஸ் டியர்ஸ் ஆர் எமோஷன் டீடாக்ஸ். நான் அழுதால் நான் வீக்னு அர்த்தம் இல்லை, நானும் ஹியூமன் தான் அர்த்தம்.
2: சொல்யூஷன் 5, கிவ் யுவர் செல்ஃப் பெர்மிஷன் டு ரெஸ்ட். 5th, பிரேக் எடுக்க கற்றுக்கோங்க. கண்டினியூஸ் ப்ரொடக்டிவிட்டி பாசிபிள் இல்லை. மிஷின்ஸ்கே கூலிங் வேணும்னா ஹியூமன்ஸ்க்கு எவ்வளோ தேவை இருக்கும். ரெஸ்ட் இஸ் நாட் லேசினஸ், ரெஸ்ட் இஸ் மெயின்டெனன்ஸ்.
0: சொல்யூஷன் 6, கன்சிடர் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், தெரபி போகிறது ரொம்ப நார்மல், ஃபீவர் வந்தால் டாக்டர் கிட்ட போகிறோம்ல. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைன்னா ஹெல்ப் கேட்கறதும் கம்ப்ளீட்லி நார்மல் தான். அது வீக்னஸ் இல்லை, ஆக்சுவலி மெச்சூரிட்டி. இந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு, தேவைன்னா யூஸ் பண்ணுங்க.
1: சொல்யூஷன் 7, அப்ரிஷியேட் ஸ்மால் ஜாய்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பீஸ்ஃபுல் ஸ்லீப், ஃபேமிலி லவ், சன்செட், மியூசிக், அ கைண்ட் ஆஃப் வேர்ட். லைஃபோட ரியல் ஹாப்பினஸ்ஸே மோஸ்ட்லி ஸ்மால் மூமெண்ட்ல தான் இருக்குது. வீக் அச்சீவ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ரைட் நவ் திஸ் மூமெண்ட் ஆல்சோ லைஃப் தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும்.
0: செக்மெண்ட் 5, அகாடமிக் ப்ரெஷர் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். லிசனர்ஸ், நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஹார் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுக்கலாம். அகாடமிக் ப்ரெஷர், போர்டு எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், செமஸ்டர் ப்ரெஷர், நீட், ஜேஇஇ, சிஏ, யூபிஎஸ்சி, இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஜஸ்ட் டெஸ்ட் இல்லை. ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே ஃபீல் லைக் தேர் என்டையர் ஃபியூச்சர் ஐடென்டிட்டி அண்ட் ஃபேமிலி ஹானர் ஆர் ரெஸ்டிங் ஆன் ஒன் பேப்பர். சரவணா, நீ இதை ப்ரெஷர் பற்றி பேசுவியா?
1: அஃப்கோர்ஸ் ஜஸ்வந்த், எக்ஸாம் சீசனில் நான் ப்ராப்பராகவே தூங்க மாட்டேன். 2 AM கூட டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்.

0: நான் என்ன படிக்கிறேன்னு கூட புரியாது. மைண்ட்ஃபுல்லாக வாட் இஃப் ஐ ஃபெயில், வாட் இஃப் ஐ டிசப்பாயிண்ட் மை பேரண்ட்ஸ், வாட் இஃப் மை ரேங்க் இஸ் நாட் எனஃப் அண்ட் ஃபியர் தான் நான் பண்ணின ப்ரிப்பரேஷனை கூட பிளாக் பண்ணிடும். எக்ஸாம் ஹாலில் பிளாங்காக நிற்கிற அந்த ஃபீலிங் இருக்குதே, அதை ஆல்மோஸ்ட் எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் நான் ஃபெயிலான ஸ்டூடெண்ட் இல்லை, ஃபெயிலான பர்சனாக தான் ஃபீல் பண்ணுவேன்.
1: அந்த ஃபீலிங்க்கு ஒரு சைக்கோலாஜிக்கல் டேர்ம் இருக்கு, டெஸ்ட் ஆன்சைட்டி. அது சிம்பிளி எக்ஸாம் பயம் இல்லை, அது ஒரு ரெக்கக்னைஸ்ட் கண்டிஷன் வேர் ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் பிகம்ஸ் தி அப்டக்கல். எய்ம்ஸ் ரிசர்ச் ஷோஸ் நியர்லி 40% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் ஏஜஸ் 15 and 22 ரிப்போர்ட் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் டெஸ்ட் ஆன்சைட்டி டியூரிங் போர்ட் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் சைக்கிள்ஸ். உங்க பிரெயின் வென் அண்டர் சிவியர் த்ரெட் பர்செப்ஷன் கோஸ் இன் டு ஃபைட் ஆர் ஃபிளைட், மெமரி ரெட்ரிவல் ஷட் டவுன், லாஜிக்கல் திங்கிங் பிளாக்ஸ். That's biology, not weakness, not laziness. And in the pressure, most of the time, parents and society create pannuvaanga. Not from cruelty, but from their own fear for our future. Ana, unintentionally, it transfers onto students as crushing weight.
2: Important truth, one exam result is not your life result. APJ Abdul Kalam failed entrance exam. Sachin Tendulkar failed class 10. Walt Disney was told he lacked imagination. Life rarely goes in straight line and sometimes, The detour is what leads to destination.
0: Listeners, ஒரு திங் சொல்லுவேன், இந்த எக்ஸாம் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிள் டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸ்டடி இன் 45 minutes ஃபோக்கஸ் பிளாக் வித் 10 minutes பிரேக், யுவர் பிரைன் ரீடைன் மோர் பிஃபோர் என்டரிங் த எக்ஸாம். டேக் 5 ஸ்லோ டீப் பிரீத்ஸ், ப்ரிவென்ட் டு லோவர் கார்டிசால் இன் அண்டர் 2 minutes, டூ நாட் ரிவைஸ் த நைட் பிஃபோர் அன் எக்ஸாம் ஆஃப்டர் 10 PM, ஸ்லீப் கன்சாலிடேட் மெமரி பெட்டர் தன் கிராமிங், அண்ட் இஃப் ரிசல்ட் டூ நாட் கோ அஸ் பிளான்ட், Give yourself 1 week to feel it. Then look at options. There are always options.
2: Segment 6. Parent, youth, relationship and communication. In the segment, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி பேசலாம். யூத்க்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல பேரண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்கை பிளேமிங்கா பாக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா பார்க்கணும். பிகாஸ் மெனி பேரண்ட்ஸ் ஆல்சோ கேரி தேர் ஓன் அன்ப்ராசஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் தேர் ஜென்ரேஷன் அண்ட் வித்தவுட் ரியலைசிங் தி பாசிட் ஆன்.
0: மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் த பெஸ்ட் ஃபார் மீ, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா சம்டைம்ஸ் வி லவ் யூன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடியே உடனே வரும், நீ டாக்டர் ஆகணுமா இல்லை இன்ஜினியர் ஆகணுமா. கான்வர்சேஷன் லவ் இருக்குது ஆனா அக்செப்டன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் ஸ்ட்ரகிள் பண்றேன்னு ஓப்பன் அப்பாக சொல்ல ட்ரை பண்ணாலும் நான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேனோன்னு பயம் வருது. அதனால தான் நான் சைலண்ட் இருந்துடுவேன் அண்ட் தட் சைலன்ஸ் ஸ்லோலி பிகம் மை ஹெவியஸ்ட் பர்டன்.
1: இந்த ஜெனரேஷன் கேப் ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் கிரியேட் பண்ணுது. பேரண்ட்ஸுக்கு ஒரு வேர்ல்டு இருக்குது, யூத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருக்குது. ரிசர்ச் ஆன் இன்டர் ஜெனரேஷனல் ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஷோஸ் தட் பேரண்ட்ஸ் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் சப்கான்ஷியஸ்லி புஷ் தேர் சில்ட்ரன் டுவர்ட் செக்யூரிட்டி பேஸ்ட் கெரியர்ஸ், sometimes overriding the child's own passion and identity. Both sides are not wrong. Both sides just need to hear each other. Communication, not confrontation, is the bridge.
2: Listeners, both youth and parents, கொஞ்சம் டிப்ஸ் எடுத்துக்கோங்க. For youth, parents கிட்ட நான் struggle பண்றேன்னு சொல்லுங்க, நான் ஃபெயில்னு சொல்லாதீங்க, நான் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்றேன், உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. This is for parents. Listen clearly. Your child's silence is not stubborn. It is often fear of disappointing you. One simple thing, ask your child today. Ni okay irkiya? And then just listen. Don't fix, just listen. Segment 7. Digital detox and screen life balance. Listeners, we talked about social media pressure earlier. Ippa konjam deeper ah or practical solution pathi pesalam. Digital detox. Adu phone throw pandradala mattum illa. Adu intentionally and conscious relationship with technology.
1: Average Indian youth spends 6 to 7 hours daily on screens. 40% of that is passive consumption, mindless scrolling with no purpose. Every notification triggers a tiny dopamine spike followed by a tiny crash. Multiply that 100 times a day, your mood regulation breaks down. Studies from University of Pennsylvania show that limiting social media to 30 minutes per day significantly reduces loneliness and depression in young adults within just 3 weeks. Phone-ஐ கையில் வச்சிருக்கும்போதே லைஃபை ஃபீல் பண்ணுறது டிஃபிகல்ட், அதை வச்சதே லைஃப் ஃபீல் ஆகுது.
0: நான் பர்சனலாக ட்ரை பண்ணினேன், ஒரு வீக் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 days ரொம்ப ஒயர்டாக இருந்தது. கீப் ரீச்சிங் ஃபார் ஃபோன் அவுட் ஆஃப் ஹேபிட். டே 3 ஆன்வர்ட்ஸ் நோட்டீஸ் த ஸ்கை, ஏட் ஃபுட் வித்தவுட் ஃபிலிமிங் இட், ஸ்லெப்ட் ஏர்லியர், வோக் அப் ப்ளஸ் ஆங்ஷியஸ். நான் மிஸ் பண்ணினது மை ஓன் ரியல் மூமெண்ட் தட் ஐ ஹவ் பீன் கிவிங் டு ஸ்க்ரீன்.
2: ப்ராக்டிக்கல் டிஜிட்டல் டீடாக்ஸ் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ்னால ஃபாலோ பண்ண முடியும். மார்னிங் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்,

0: வித்தவுட் ஃபோன். ட்ரிங்க் வாட்டர், ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா ப்ரீத் பண்ணுங்க. லெட் யுவர் பிரெயின் வேக் அப் ஆன் இட்ஸ் ஓன் டேர்ம்ஸ். மீல் டைம், ஃபோன்ஸ் டவுன். ஈட் வித் அவேர்னஸ், டேஸ்ட் த ஃபுட், பி ப்ரெசன்ட். நைட் 9 PM ஆன்வர்ட்ஸ், ஃபோன் இன் அனதர் ரூம். யுவர் ஸ்லீப் குவாலிட்டி வில் இம்ப்ரூவ் இன் 3 days. ஒன்ஸ் எ வீக் டேக் அ 3 hours ஆஃப்லைன் விண்டோ. வாக், ரீட், குக், ட்ரா, எக்ஸிஸ்ட் வித்தவுட் டாக்குமெண்டிங் இட். செக்மெண்ட் 8.
1: இன்னைக்கு யூத் வீக் இல்லை, ஆக்சுவலி இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஹை ப்ரெஷர் வேர்ல்டில் சர்வை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே எக்ஸ்ட்ராடினரி.
2: டெய்லி ப்ரெஷர் இருந்தாலும் ஸ்டில் ட்ரீமிங் இருக்கு, ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் அந்த ஆர்டஸ்ட் டே ஸ்டில் கெட்டிங் அப். அதுதான் வேல்யூ, அதுதான் ஸ்ட்ரென்த்.
0: ஸ்ட்ராங் பீப்புள்னா பிரேக் ஆகாதவங்க இல்லை, பிரேக் ஆன அப்புறமும் ஹீல் ஆகி அகெயின் ரைஸ் பண்ணுறவங்க தான். ஒன் டே இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே மீனிங் கொடுக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா நான் கிவ் அப் பண்ணலன்னு.
1: உங்க லைஃபை இப்போவே ஃபிகர் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லைஃப் ரேஸ் இல்ல, ஜர்னி. ஸ்லோ ப்ராகிரஸ் கூட ப்ராகிரஸ் தான்.
2: அண்ட் ரிமெம்பர், பீஸ்ஃபுல் மைண்ட் தான் பிக்கெஸ்ட் சக்சஸ். நாட் மார்க், நாட் சேலரி, நாட் ஃபாலோவர்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி டே பீஸ் ஆஃப் மைண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
0: கன்க்ளூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம்,
2: யுவர் மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், உங்க ஹாப்பினஸ் மேட்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ மேட்டர்.
0: உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா சைலண்டா சஃபர் பண்ணாதீங்க. டாக் டு சம்ஒன், டேக் எ ரெஸ்ட், பீ கைண்ட் டு யுவர்செல்ஃப் அண்ட் நெவர் ஃபர்கெட் டார்க் ஃபேஸ் பெர்மனன்ட் இல்ல. செக்மெண்ட் 8, செகண்ட் ஸ்டோரி, பிரியா சைலன்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட பிரியாவோட ஸ்டோரியை ஷேர் பண்றேன், கேளுங்க. பிரியா ஒரு இன்ஜினியரிங் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஷி வாஸ் பிரைட், கைண்ட், ஆல்வேஸ் ஸ்மைலிங் இன் தி கிளாஸ். அவுட் சைட் ஷி லுக் லைக் எவ்ரி ஒன்ஸ் ஐடியா ஆஃப் தி கேர்ள் ஹூ ஹேஸ் இட் ஆல் டுகெதர். இன்சைட் ஷி வாஸ் பேர்லி ஹோல்டிங் ஆன். அவ காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். அவ ஃபேமிலி ஃபினான்சியல் ஸ்ட்ரெயின்ல இருந்தாங்க. ஸ்காலர்ஷிப்க்கு மிஸ் ஆகிரும்னு அவ ஃபீல் பண்ண காலம்லாம் இருக்கு. ஹாஸ்டல்ல ஒரு ஸ்மால் ரூம், 3 roommates, நோ பிரைவசி டு கிரை, டு பிரீத், டு ஃபால் அபார்ட். ஸோ ஷி ஸ்மைல்ட் அண்ட் ஸ்வாலோட் எவ்ரி திங்.
2: தட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பர்சன் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த பர்சன் நம்ம தான்.
0: ஒன் ஈவினிங் பிரியா வாஸ் சிட்டிங் ஆன் டெரஸ் அலோன். ஹர் ஜூனியர், அ ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள் நேம்ட் காவியா, கேம் அண்ட் சாட் பிசைட் ஹர். நோ வேர்ட்ஸ், ஜஸ்ட் சாட். ஆஃப்டர் அ வைல் காவியா செட் குவைட்லி, அக்கா நீ டயர்டா இருக்க மாதிரி தெரியுது, ஓகேயா இருக்கியான்னு கேட்டா. பிரியா ட்ரை டு சே எஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஸ்டார்டட் டு கிரை. மந்த்ஸ் ஆஃப் சைலன்ஸ் poured out in one honest moment. Kavya did it offer solution. She just held space.
1: Kavya did something called co-regulation, a term from attachment psychology. Calm presence regulates another person's nervous system. Words are not always needed. Presence is enough.
0: After that evening, Priya took the first step she had been avoiding for months. She called the I call helpline. 3 sessions later, she had a clear head. Not a perfect life, a clearer head. She told her mother tried too. Not from shame, but from relief that her daughter finally trusted her. Priya's lesson, asking for help is not giving up. It is choosing yourself. And that is the bravest thing a young person can do in this generation. Segment 10. Listeners in Q&A simulation. Rupavati, எனக்கு ஒரு question இருக்கு. எனக்கு 2 நாள் மோட்டிவேஷனாக இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிடுறேன். அதை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது. Am I doing something wrong?
1: Absolutely. Nothing is wrong with you. You are experiencing something called motivation crash. It's extremely common and has a biological explanation. Motivation is emotional fuel. It comes and goes. Discipline is structural. It doesn't depend on feeling. Small, non-negotiable habits, 15 minutes a day, beat big, ambitious burst every time. Build system, not goals. Goals are destination, system are the vehicle.
0: Okay. லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் திஸ் செக்மெண்ட். ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் நோ பர்பஸ், எவ்ரி டே ஃபீல்ஸ் தி சேம். இது என்ன, டிப்ரெஷனா?
1: இந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு கரேஜ் இருக்குது. தட் இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபீலிங் பர்பஸ்லெஸ் அண்ட் ஃபிளாட் டசன்ட் ஆட்டோமேட்டிக்கலி மீன் கிளினிக்கல் டிப்ரெஷன், பட் இட் இஸ் அ சிக்னல் தட் சம்திங் நீட்ஸ் அட்டென்ஷன். அட் 17, பர்பஸ் இஸ் சம்திங் மெனி பீப்புள் ஆர் ஸ்டில் டிஸ்கவரிங், நாட் சம்திங் தே ஷுட் ஆல்ரெடி ஹேவ். ட்ரை ஒன் ஸ்மால் திங் யூ ஹேவ் பீன் க்யூரியஸ் அபவுட், ட்ராயிங், குக்கிங், அ ஸ்போர்ட், a book, volunteering. Purpose doesn't arrive like lightning. It grows quietly from action.
0: Okay. Hopeful closing discussion.
2: In the generation of youth, weak illa. Non-stop ஓடிட்டே இருக்கிற இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. And they will rise stronger than ever. Thank you.
3: இதுவரை இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளும் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர், பெரியவர், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
5: அவ விளையாடிட்டு இருக்கா?
6: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
5: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
6: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
5: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
6: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தேர்தலில் சாதி மத பணபலத்தை ஒழித்து தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டு

0: கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தை ஒட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். அவர் ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். பரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏஇ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சுண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 11-7, 12-14, 14-12, 8-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாச்சி அவுகி முராமத்சு இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்ணவ் விஜய் பாப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிலத்தடி நீர் மேம்பாடு பயிற்சி வகுப்பு குறித்த தகவல்கள், மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. தேசிய நிலத்தடி நீர் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வகுப்பு 2026 சென்னையில் நடைபெற்றது. வைஸ் அட்மிரல் பிஸ்வாஜித் தாஸ்குப்தா இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் பேசுகையில்,
2: I will start with a few layman comments before I paint a bigger picture of what our strategic vision should be in the maritime domain. You know, if God wanted us to live underwater, God would have made all of us fishes. So we, since humans don't live underwater or don't live at sea, the focus is largely very land-centric. And therefore, efforts at developing the oceans and developing ocean technologies and various other things related to the oceans have been typically very slow. Now, if we talk about underwater technologies and various other things, let me also talk about, for example, air-independent propulsion. Every fish in this world has air-independent propulsion. We are still struggling with the technology. Another observation that I have is that when you start from the air and come to

0: And therefore, unless the wealth of the oceans are harnessed in a sustainable manner, the future is grim for humanity. And therefore, the importance of the oceans, the importance of technology that we can use to harness the oceans and related aspects. Another thing is that underwater robotics technology has its own challenges. Firstly, it is very expensive. There are no economies of scale. Technology is very, very high end, not easily available. There is not enough research being done in our country for underwater technology. In fact, ocean engineering, for that matter. I would like to suggest that we must have dedicated maritime ocean research, underwater research, oceanic research universities.
1: இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி அளிக்கும் ஸ்வநிதி திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இத்திட்டமானது பிணையில்லா கடன் மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கி அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் சாலையோர வியாபாரிகளை தாம் பாராட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கேசிங்கா ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. காலத்திற்கேற்ற நிலைய வளாகங்கள், பார்க்கிங் வசதிகள், காத்திருப்பு அறை, மாநிலத்தின் சிறப்புகளை எடுத்து இயம்பும் வண்ண புகைப்படங்கள் என சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இந்தியா ஓமன் நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. விவசாய நிலங்கள், தொழிற்சாலைகள், சிறிய வகை தொழில்கள் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
3: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்கானத்தில் பிரதீப் குமார் குரலில் லபர் பந்து படத்தில் இருந்து இணைந்த இருமணங்கள் திருமணத்தில் இணைய இத்தனை வினாக்களா? விடை பாடலில் தெரியுமா?

0: மட்டும்தான் சுயமகி கட்டுப்பாடு. பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் வடசென்னை படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நரேன், அனந்து, பிரதீப் குமார், சந்தோஷ் நாராயணன் குரல்களில் அவன் மனது அவள் அறியாதது அல்ல, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாடல் ஒலிக்கிறது எஃப்எம் கோல்டில்.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: பிரதீப் குமார் குரலில் மரகத நாணயம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

ஒலித்த பாடலில் கவிதைகளை கதைகளை கேட்டும் ஒலிக்கவிருக்கும் பாடலில் செங்கதிரை கேட்போம். பிரதீப் குமார் குரலில் கடைக்குட்டி சிங்கம் படத்திலிருந்து.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
5: அவ விளையாடிட்டு இருக்கா?
6: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
5: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
6: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
5: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
6: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா

0: செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: காலாபடத்திலிருந்து பிரதீப் குமார், தி அனந்த குரல்களில் திரைகாணத்தின் நிறைவு பாடல்.

0: ஆறாத காயங்கள் இல்லை என்பதும் தூவாத வானம் இல்லை என்பதும் மானுடம் தழைக்கும் மகத்தான வார்த்தைகள். நேயர்கள், இதுவரை கேட்டது திரைக்காடம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகானம் கேட்கலாம். நேரம் 11:45. நிகழ்ச்சியின் முதலில் வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

0: Then.
1: ஆகாஷ்வாணி, நேரம் நள்ளிரவு 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழிய நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 12:10. 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியில் ஆவாரம்பூ, இளவரசன், சின்ன கவுண்டர் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதலில் ஆவாரம்பூ படத்திலிருந்து பாடல்கள்.

இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூ படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 12:36, 45 நொடிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஆவாரம்பூ, இளவரசன், சின்ன கவுண்டர் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அருண்குமார்.

நாடு பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, கேட்டினிலே ப

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:36:20 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேன் நிலவு படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

அவன் காதலி பெயரை கேளுங்கடா. கடவுளின் காதலும் தோல்வியடா. அவன் கண்டதும் பூமியில் கேலியடா. ஓடிக்கொண்டே இருப்பேன்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வரி இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

பொட்டு அம்மன் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன் குழுவினர். நிகழ்ச்சியில் அடுத்து பி சுசீலா, சோழமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோர் குரல்கள். படம் கந்தன் கருணை.